ஆனா தேவத்தாலி ஒரு சின்ன கேச்சு. ஐயோ என்ன கேச்சு உங்க மத்த காடு, ஐயோ எங்க மத்த காடுன்னு வர கீழ வர கீழ கோம பேபி, ஐயோ உண்டே கண்டாரையே அண்டார.